0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ராதா மற்றும் ஜெயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமஸ் சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

0: அது போக்கியமா இருக்கும்.
1: போஜ்யம்
0: இல்ல, போஜனசேயாக விஷயா சா போஜ்யம், அந்த வித்தியாசம் இருக்கு. இந்த போக்தா போக்யம்னு பொதுவா சொல்லும் பொழுது நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது, சுக துக்கம் இல்ல, சுகத்தை கொடுக்கக்கூடியது தான் போ. இந்த சாஸ்திர பரிபாஷை அது சுக சாட்சா்காரத்துக்கும் துக்க சாட்சா்காரத்துக்கும் போகம்னு பேர் வச்சிருக்கு சாஸ்திரத்துல. அது பாரிபாஷிகம் வஸ்துகத்தியா சப்தசிய வாச்சியார்த்தா சக நாஸ்தி. போகோ நாம சுக சாட்சா்காரே போக, சப்தசிய சக்தி அந்நியா சாஸ்திரே பரிபாஷையா அந்நா பிரயோக கிரியதே. அது விவரிக்கணும். தீபிகையில் இருக்கு இல்லையா, தீபிகையில் இருக்கு சுகாத்தி உபலப்தி சாதனம் இந்த அங்க இல்ல சரீர லட்சணம் உத்தம். ஆத்மன போகாயதனம் சரீரம் எதவச்சேன ஆத்மனி போகோ ஜாயதே தத் போகாயதனம். அனந்தரம் இயம் பங்கி சுகதுக்க அந்ய போகோ நாம சுகதுக்க அந்யதர சாட்சா தத்ர ததா விவக்ஷா வர்த்ததே. தாவது இது சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் போகம்னு பேரு, துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கும் போகம்னு பேரு. சரீரஸ்ய லட்சண கதன காலே ததா விவக்ஷா வர்த்ததே. அந்த போக சப்தத்தினுடைய வாச்சியார்த்தம் நினைக்காது. போக சப்தத்தினுடைய லோகத்துல துக்கம் அனுபவிக்கிறவனே போகின்னு சொல்ல மாட்டான், சுகமா இருக்கிறவனை தான் போகின்னு சொல்லுவான் இல்லையா. அஸ்து போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா
2: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ.
0: இதம் ஏகத கிஞ்சித் கிஞ்சித் வாக்கியம் உதாஹிருதம், பூர்ணம் வாக்கியம் அத்ர நாஸ்தி. இது இதம் ஸ்வேதாஷதர வாக்கியம், இதம் ஸ்ருதி ஸ்வேதாஷதர உபனிஷத் வாக்கியம். போக்தா போஜ்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா சர்வம் புரோக்தம் த்ரிவிதம் பிரம்மமேதத இத்தி அஸ்தி. சர்வம் பிரம்ம இது வர்த்ததே, பரந்து கிம் தத்ர விபாக கிருதா போக்தா போக்யா பிரேரிதாரா. பிரேரிதா பிரேரிதாரா இல்ல, பிரேரிதா போக்தா இருக்கு போக்யம் இருக்கு, தத்ர பிரேரகா கஷ்டன வர்த்ததே. தத்ர பிரேரகா பரமாத்மா இது பிரேரகா இத்தியஸ்ய கோர்த்தா தத்ர பிரவர்த்தகா தஸ்ய தஸ்ய பலானுசாரேண கர்மானுசாரேண தஸ்மின் தஸ்மின் விஷயே தம் பிரவர்த்தயதி பரமாத்மா இது பிரசித்தம். தத்ர அஸ்யாம் ஸ்ருதௌ உக்தம் போக்தா போக்தா அனுபவிக்கக்கூடியவன் அந்த ஜீவன் போக்யம் விஷய. இந்த தர்க்க சங்கிரகத்திலையும் புனஸ்திரிவிதான் பிரிக்கிறது இல்லையா, சரீரம் இந்திரியம் விஷயான்னு. அது எப்படி அந்த பிரிவு வருதுன்னா போக்தா தத்ர அந்த ஸ்தாபிதா, போக்தா தோ ஆத்மா, ஆத்மான் ஆத்மானம் விஹாய அந்நிய கலு விபாக கிரியதே. அது பிருத்திவியா இருக்கட்டும் ஜலமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் வெளியில் இருக்கிற பதார்த்தம் தானே, ஆத்மா இல்ல. அது மூணு விதமா பிரிச்சிருக்கு, பிரிச்சு வச்சிருக்கு. போக்ய ரூபமா இருக்கு, போக சாதனமா இருக்கு, பிரசந்தோ இந்திரியம் இந்திரியம் கரணம் சரீரம் அத்த போகாயதனம் போக்யம் போக்யம் போகாயதனம் போக கரணம் விஷய விஷய போக்ய இந்திரியம் போக கரணம் சரீரம் போகாயதனம் எதவச்சேதன போகோ ஜாயது. அப்படி அது பிரிச்சிருக்கு, சரீரம் இந்திரியம் விஷய. அது எதுவா இருந்தாலும் இந்த பிருத்திவியாகட்டும் ஜலமாகட்டும் எதுவா எந்த பதார்த்தமா இருந்தாலும் வெளி பதார்த்தங்கள் மூணு ரூபத்தில் நிக்கிறது, இந்திரிய ரூபமாகவும் நிக்கிறது, அது போக்ய ரூபமாகவும் நிக்கிறது, என்னன்னா போகாயதன ரூபமாகவும். நமக்கு மூணு விதமா நமக்கு உபயோகப்படுறதுன்னு அர்த்தம். இந்த போக்தாவுக்கு பிருத்திவி என்ற பூதம் இந்த போக்தாவுக்கு ஜீவனுக்கு மூணு விதமா உபயோகப்படுறதுன்னு அர்த்தம். இந்த கன்செப்ட்ல அது மூணா பிரிச்சிருக்கு, போக்தா போக்யம் பிரேரிதா பிரேரிதா பரமாத்மா இது அஸ்தி.
2: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ.
0: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ. யஹ வித்யா வித்யே ஈஷதே அந்த ஜீவனுக்கு வரக்கூடிய ஞானத்தையும் அவித்யையையும் வித்யையையும் அவித்யையையும் கண்ட்ரோல் பண்றவா ஈஷதே நியாமக யஸ்து சோன்யஹ சஹா அஸ்மாத் அன்யஹ அன்யஹ கஷ்டன வர்த்ததே. இதெல்லாம் எதுக்கு சொல்றது, சுவாதந்திரியம் சுவாதந்திரியம் பிரதர்சயிதும் வாக்கியானி உதாகிரியதே பரமாத்மனா சுவாதந்திரியம் அஸ்தி இது தர்சயிதும் வாக்கியானி உச்சந்தே. பிரேரிதா இத்தத்ர சுதந்திரத்வம் தஸ்ய உக்தம் சர்வஸ்ய அஸ்தி பிரவர்த்தக சஹ தரி அன்யேன அப்ரவர்த்தியஹ பவதி ப்ரேஷ்யஹ ந பவதி ப்ரேஷகஹ வர்ததே. சர்வம் சர்வம் அன்யம் ப்ரேஷயதி நியோஜயதி தத்தத் சுகதுக்க போகே வா தனுசாரேண பிரவர்த்தனே வா அந்யம் நியோஜயதி சர்வம் அந்யம் நியோஜயதி இத்தியுக்தே அயம் அந்யேன நியுக்தா இது லப்யதே. அவரே நியமனம் பண்ணக்கூடிய இன்னொரு சக்தி கிடையாது. தர்ஹி அனேன தத்ராபி அன்ய பிரேஷ்யத்வம் நாஸ்தி இது லப்யதே. தத்ர்த்தம் தாதச வாக்கியானி உதாஹரதானி தாவதேவ அக்ரே.
2: இத்யாதிஷு பிரம்மணஹ ஜடா ஜட ஜடா ஜட பிரபஞ்ச பிரேரகத்வேன சுதந்திரத்வம் சித்தம்.
0: ஸ்பஷ்டம் ஜடானாம் அஜடானாம் அஜடாஹ ஜீவாஹ
1: ஜீவானாம் பிரேரகத்வம்
0: சித்தம்.

மஞ்சஜானுரர்வாத ஆசுரஸ்வாஷ்டேதம் விஷ்வம் புவானஞ்சானோ கர்த்தாராமிஹயக்ஷிஹோத அஸ்வோ ஹ்ருதேனத்மன்யாசமக்த உபாதேவா ருதுஷ பாதா ஏது வனஸ்பதிர் தேவலோகம் ப்ராஜானன் அக்னினா ஹவ்யாஸ்வாதிதானி வக்ஷதே.

பஹுரஸ்ய புத்ரஶ்சிஷ்சா க்ருணோதி சமானவகத்யா இஷுதிஸ் சங்காஃ ப்ருதானாஶ்ச ஸர்வாஃ ப்ருஷ்டே நிநத்தோ ஜயதி ப்ரஸூதஃ சுபர்ணம் வஸ்தி மிருகோ அஸ்யா தந்தோ கோபிஸ் சந்நத்தா பததி ப்ரஸூதஃ யத்ரா நரஸ்ஸன்.

யதாதேமர்த்தோ அனுபோகமானலாதிக்ரசிஷ்ட ஓஷாதி ரஜீகஹ அனுத்வாரதோ அனுமர்யோ அர்வன் அனுகாவோ நுபகஹ கனீனாம் அனுவ்ராதா சஸ்தவா சக்யமீயுரனோ தேவா மாமிரே வீர்யந்தே.

அக்னே சாஇவ ஸ்ரீநிஷோ யாதந்தே யதாக்ஷீஷுர் திவ்யமஜ்மமஸ்வாஹா தவ ஶரீரம் பதயிஷ்வர்வந்த வா சித்தம் வாதா இவ த்ரஜீமானே தவ ஶ்ருங்காணி விஷ்டீதா புருத்ராரண்யேஷு ஜர்பூராணாசரந்தி உபப்ராகாச்சசானம் வாஜ்யர்வா தேவத்ரீ ச மனசாதீத்யானஹ அஜஃப் புரோனீயதே நாபீரஸ்யானுபஶ்சாத் கவயோ யந்திரேபாஹ.

மனுஷோ துரோணே தேவோ தேவான்யாஜசி ஜாத வேதஹ ஆசவஹ மித்ரமஹ்சிகித்வான் த்வந்தூதஃ கவிராசி பிரசேதாஹ.

வனஸ்பதிஷமிதாதேவோ ஹவ்யம் மதூனா கிருதேனா சத்யோ ஜாதோ வ்யாமிமீத யஜ்ஞம் அக்னிர் தேவானாம் அபவத் புரோகாஹ.

அய்யாஸ்யாபிருஹஸ்பதாயே பாந்தாயத்ரி நவாயாஷாக்வராய சருஸ்ஸாவித்ர ஔஷ்ணீஹாய த்ரயஸ்த்ரி.

ஆக்நேய கிருஷ்ணகிரீவ சாரஸ்வதி மேஷி பப்ரு சௌமிய பௌஷ்ணியாமீதி பிருஷ்டோ பாரஸ்பத்ய ஷில்போ வைஷ்வதேவ.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய. டியர் லிஸ்னர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். டைட்டில் இஸ் பிருஹதாரண்யகம், பிரசன்டட் பை கைவல்யானந்த சுவாமிகள். தேங்க் யூ. ஓம் நம சிவாய.
2: ஸ்ரீ

0: சக்கரபேஷதராய ச. இது சக்கர ரூபாய தேவாதி தேவாய, யூ ஆர் த காட் ஆஃப் ஆல் த தேவதாஸ் மகாதேவாய, தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். மகாதேவம் மகாத்மானம் மகாபாட்டகநாசனம். மகாதேவா இஸ் ஸ்பெசிபிக் எபிதட் யூஸ்ட் அகெயின் இன் த வேதாசன் உபநிஷத் அண்ட் த புராணாஸ் ஃபார் லார்ட் சிவா. யூ ஆர் த சுப்ரீம் காட். சக்கர ரூபாய சக்கராய சக்கரவேஷதராய ச, யூ கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் சக்ரா. சக்கரவேஷதராய ச, யூ கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் சக்ரா. ஓ மை லார்ட். நமஸ்தே வஜ்ரஹஸ்தாய பிங்களாயாருணாய ச பினாக பானையே நித்யம் சங்கசூலதராய ச. யூ ஆர் வித் அ சங்கா, தட் இஸ் கான்ச் அண்ட் ஷூலா. யூ ஆர் வித் அ த்ரிஷூலா அண்ட் யூ ஆர் த வித் த பினாகா போ இன் யுவர் ஹேண்ட். பிங்களாயாருணாய ச, யூ ஆர் ஆல்சோ வித் அ வஜ்ரா. Because if you see the fivefold, five-headed form of Maheshwara, the form with five heads and 10 hands, he is, in the 10 hands, he is having various weapons. He has the noose, that is the pasham. And then he has the vajra. And he also has the pinaka bow. And he has the trishula. So that's what he is describing. And pinaka panaye nityam shankashula darayacha pingalaya runayacha. பிங்களாய அருணாயச்ச, பிங்களாய கிருஷ்ண பிங்களம். வி சா தட் ரைட். ஸோ மகாதேவா இஸ் கிருஷ்ண பிங்களம், பராசக்தி இஸ் டார்க் அண்ட் பரமசிவா இஸ் எல்லோ இன் கலர். தட்ஸ் வாட் இஸ் கிருஷ்ண பிங்கள பிங்களாய. தட்ஸ் வை உபமன்யு மகர்ஷி இஸ் பிங்களாய அருணாயச்ச அசவ்யஸ்தாம்ரோ அருண உத பப்ரஸ்ஸு மங்கல நம சோம நம சோமாய ச ருத்ராய ச நமஸ்தாம்ராய ச அருணாய ச. ஸோ வென் வி சே தட் டுகெதர் இன் ருத்ரம் இட்ஸ் இஸ் ஸ்தாம்ராய ச அருணாய ச நமக் சங்காய ச. பீப்புள் சே சாருணாய ச, பட் வென் யூ ஸ்பிரிட் இட் ஒன்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். ஸ்தாம்ராய ச அருணாய ச அருணா, அருணாச்சலேஸ்வரா. மகாதேவா is referred to as Aruna in Rudram 2 times. So you are Aruna, Upamanyu Maharshi says. That Arunachaleshwara, only Brahma and Narayana went in search of the beginning and end of Mahadeva. One of the most excellent Kshetras, Maranath Arunachale. Just by remembering Arunachaleshwara, one gets Vimochanam. And then Shukla Varnaya Shuklaya Shuklam Bharadaraya Cha Shukla Basma Valiptaya Shukla Karma Rataya Cha. Again, he glorifies your white in complexion, camphor white in color, milk white in color, gokshiram. Sometimes camphor white, Mahadeva is described as camphor white, karpura gauram. Sometimes he is described as milk white, gokshiram. Gokshiram means milk. And then, you are wearing white robes and you are besmeared with the white ashes. White ashes, because the ashes are also, like if you see the sacred ash, that is also white in color. And namostu raktavarnaya namostu peetavarnaya. This is kirita kirita varadarine ardha harardha keyura ardha kundala karnine. So this is where Mahadeva is described as ardhanarishvara. Half of your body is parashakti. So that's where he says, so you're having a garland, you are having a garland on your one half of your body and you are having a ring on your other half of your body. That refers to Parashakti, because on the left ear of Mahadeva, which is shared by Parashakti, he is described as having a ear ring. On the right half, Upamanyu Maharshi sees a garland. That's what he says. Ardhaharardha keyura. நமக் பவன வேகாய நமோ தேவாய வை நமஹ. தத் ஏஜதி தன்னைஜதி தத்தூரே தத்வ அந்திக்கே தத் அந்தரஸ்ய சர்வஸ்ய ததூ சர்வஸ்ய பாஹ்யதஹ. ஈஷாவாஸ்ய உபநிஷத் சேஸ், ஸோ யுவர் சோ ஃபாஸ்ட், நோ ஒன் கேன் கேட்ச் யூ, நோ ஒன் கேன் கேட்ச் யூ வித் த மைண்ட். ஒன்லி பை பக்தி ஹி கேன் பி காட். ஸோ வராஹ புராணம் 215th chapter, வி சா த ஸ்டோரி ஆஃப் நந்தீஸ்வரா. They tried to, the Devatas, Brahma, Narayana and Indra, they tried to catch him by running. But Mahadeva cannot be understood by, through mind, thought, word and deed. He can be understood only by bhakti. And that was, that's why Mahadeva showed his divine form to Nandishwara alone and not to the Devatas like Brahma, Narayana and Indra. So you cannot be caught by mind. பவனவேகாய சுரேந்திராய முனீந்திராய மகேந்திராய நமோஸ்துதே நமக் பத்மார்த்தமாலாய உத்பலோர் மிஷ்ரிதாய ச அர்த்த சந்தன லிப்தாய அர்த்தஸ்நக நுலேபினே. ஸோ ஹீ டிஸ்கிரைப்ஸ் அகெய்ன், ஸோ யூ ஹாவ் த மாலா, த பத்மமாலா, யூ ஹாவ் த கார்லண்ட் ஆஃப் லோட்டஸஸ் ஆன் ஒன் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி, அண்ட் இன் த அதர் ஹாஃப் யுவர் பெஸ்மியர்டு வித் த சாண்டல்வுட் பேஸ்ட் அண்ட் ஆல்சோ வித் த ஆஷஸ், ஹோலி ஆஷஸ். ஸோ அர்த்தநாரி ஸ்வரூபம் இஸ் பியூட்டிஃபுலி டிஸ்கிரைப் ஹியர். நம ஆதித்ய வக்ராய, திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங், நம ஆதித்ய வக்ராய ஆதித்யன, நம ஆதித்ய வக்ராய ஆதித்யன எனாய ச நம ஆதித்ய வர்ணாய ஆதித்ய பிரதிமாய ச. ஆதித்ய வர்ணம் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தமசக் பரஸ்தாத் யஸ்ய யோனிம் பரிபஷ்யந்தி தீராஸ்தன்மே மன சிவசங்கல்பமஸ்து. சிவசங்கல்ப சூக்தம் 15th வர்ஸ். ஏதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம், மெடிடேட் ஆன் தட் பர்சனாலிட்டி ஹூ இஸ் த காஸ் ஆஃப் ஆல் காசஸ் அண்ட் ஹூ இஸ் பியாண்ட் த தமசக் பரஸ்தாத், ஹீ இஸ் பியாண்ட் டார்க்னஸ், ஹீ இஸ் பியாண்ட் த த்ரீ மோட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர், அண்ட் ஹீ இஸ் ஆதித்ய வர்ணம், ஹீ இஸ் ஹீ ஹாஸ் த காம்ப்ளெக்ஷன் ஆஃப் ஹீ இஸ் கேம்ஃபர் ஒயிட் இன் கலர், அண்ட் தட் புருஷா ஹூ இஸ் த சுப்ரீம் ரியாலிட்டி, புருஷோ வை ருத்ரஹா, மெடிடேட் ஆன் தட் தன்மே மனஹா சிவசங்கல்பமஸ்து, மெடிடேட் ஆன் தட், மெடிடேட் ஆன் தட் சுப்ரீம் லார்ட் இன் யோர் மைண்ட் அண்ட் ஹார்ட். அண்ட் தென் திஸ் கம்ஸ் இன் த சிவசங்கல்ப சூக்தம் ஸ்வேதாஸ்வதர உபநிஷத். வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தமசக் பரஸ்தாதமேவம் விதித்வா தீ மிருத்யுமேதி நான்யஹ் பந்தா வித்யதே யனாய. அகெய்ன் த சேம் திங் கம்ஸ், மெடிடேட் ஆன் தட் சுப்ரீம் ரியாலிட்டி மகாதேவா, அண்ட் தெர் இஸ் நோ அதர் வே டு அட்டைன், கெட் கோ பியாண்ட் த மோட்ஸ் ஆஃப் go beyond the repeated cycles of birth and death. Tamevam viditvati mrityumeti. There is no other way to go beyond death except nanyak panta vidyate naya, except surrendering to that personality. That is the only way. Shvetashvatara Upanishad. Shvetashvatara Maharshi says the 3rd chapter, 8th verse. Kaivalya Upanishad. Kaivalya Upanishad. உமாசஹாயம் பரமேஸ்வரம் பிரபும் த்ரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் யாத்வா முனிர்கச்சதி பூதயோனம் சமஸ்தசாட்சியம் தமசக் பரஸ்தாத். பை மெடிடேட்டிங் ஆன் தட் மகேஸ்வரா அலோன் ஒன் வில் கோ பியாண்ட் தமஸ். புருஷ சூக்தம் ஆல்சோ சேஸ் திஸ். ஏதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசக் பரஸ்தாத் தமேவம் வித்வான் அமிர்த இக பவதி நான்யக் பந்தா அயனாய வித்யதே. இட் கம்ஸ் அண்ட் ஈஸ்வர கீதா கூர்ம புராணா செகண்ட் கேண்டோ செகண்ட் சாப்டர் 48th வர்ஸ் அண்ட் 49th வர்ஸ். This is Mahadeva says, because Lord Shiva gives this true knowledge which is called as Ishwara Gita, and that is what is actually given as Bhagavad Gita. Again, that is also given by Lord Shiva. So, Vedakam sarvame vedam namam janati kaschana prakur mahantam purusham mam ekam tatvadarshinaha. Oh, Rishis and Brahma and Narayana, listen. I know everything. Everything. Sarvo vai rudraha. There is nothing that is not known to me. Oh, Rishis. But no one knows me. So very apt, right? Because we cannot understand Mahadeva. We do not know Mahadeva. But he knows. Because he resides in the heart of all the living entities. And Vishwadiko Rudro Maharshihi. He is beyond the universe. And then he goes on to say, persons of truthful vision call me as being one. Maam ekam. He is one without a second. Eko rudro na dvitiyaya. There is nothing that is equal to him. There is nothing that is greater than him. So people who have read the Vedas and Upanishads, people who have truthful vision, accept Mahadeva alone as the supreme reality. And tatva darshinaha. Rishis say that. And the only great purusha. Purushovai rudraha. That's what it says. So this Aditya Varnam Tamasak Parastat is present in many, many places. And that's what here Upamanyu Maharshi says. Namak somaya saumyaya saumya vaktra dharaya cha saumya rupaya mukyaya saumya damshtra vibhushine. Saumya, he is beautiful. Saumya rupam and raudra rupam is there. Gorapyanya shivapyanya. People who have read the Vedas and Upanishads will come to the conclusion that there is a raudra rupa of Mahadeva and saumya rupa of Mahadeva. And of course, he takes those ferocious forms to punish the wicked alone, but behind that he has a beautiful divine spiritual form. Saumya. சௌமிய பக்தர தராயச்ச, யுவர் ஃபேஸ் இஸ் சோ பியூட்டிஃபுல். சுந்தரேஸ்வரா, சுந்தர சுந்தரபதி, சுந்தர நாதா, த லார்ட் ஆஃப் பியூட்டி. நமக் ஷியாமாய கௌராய அர்த்த பீதார்த்த பாண்டவே. ஹியர் ஆல்சோ ஹி டிஸ்கிரைப்ஸ் தட் அர்த்தநாரி ஸ்வரூபம். ஷியாமா, ஷியாமா மீன்ஸ் டார்க், பராசக்தி. ஸோ பராசக்தி இஸ் டு யுவர் லெஃப்ட் அண்ட் ஷீ இஸ் ஷேரிங் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி. ஸோ யூ ஆர் ஆல்சோ தட் பிகாஸ் பராசக்தி. தட்ஸ் வை தெர் இஸ் அன் தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் சாங் ஆன் அருணாச்சலேஸ்வரா. இட்ஸ் இன் தமிழ். இட்ஸ் இஸ் பாதியில் தேவியும் நீதானே. தட் தேவி ஹூ இஸ் ஆக்குப்பைங் தட் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி, யூ ஆர் ஓன்லி தட், ஓ மகாதேவா. ஸோ ஷியாமாய கௌராய, அண்ட் கௌரா மீன்ஸ் ஒயிட். ஸோ யூ ஆர் டார்க் அண்ட் ஒயிட், தட்ஸ் வாட் ஹி சேஸ். அர்த்த பீதார்த்த பாண்டவே. ஸோ ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி இஸ் எல்லோ அண்ட் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி இஸ் அகெயின் ஒயிட். ஸோ அர்த்தநாரி ஸ்வரூபம் ஹீ பிரிங்ஸ் இன் தட். அண்ட் நர நாரி நர ஷரீராய ஸ்திரீ பும்சாய நமோஸ்துதே. ஒன் ஓ மகாதேவா, ஒன் ஹூ ஹேஸ் half of your body is male and the other half is female. Namo vrishabha vahaya gajendra gamanaya cha durgamaya namastubhyam agamya gamanaya cha. You cannot be approached by all of them. Only by bhakti you can be approached. That's what he says. And then he goes on attributing various glories for Lord Shiva. Namostu gana geetaya gana vrinda rataya cha. All the ganas are glorifying you always, eternally. The Shiva ganas are always in trance, eternally thinking of Parashakti and Paramashiva. They don't do anything. Their only duty is to serve Mahadeva. That's the foremost thing that they do. மணிபூஷித மூர்தாய நமச்சந்திரார்த்த பூஷினே விசித்திர மணிமூர்தாய குசுமாஷ்டதராய ச. யூ ஹாவ் த ஹாஃப் மூன், யூ ஹாவ் த கிரசன்ட் மூன் ஆன் யுவர் ஃபோர்ஹெட், அண்ட் யூ ஆல்சோ ஹாவ் வேரியஸ் ஜெம்ஸ். யூ ஆர் டெக்கரேட்டட் வித் வேரியஸ் ஜெம்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் ஆன் யுவர் பாடி. அண்ட் நமோக்னி முகநேத்ராய அக்னி ரூபாய காந்தாய நமோஸ்து கஹனாய ச. You are the form of agni, and then he says, and then kantaya agni rupaya kantaya, you are beautiful, and namostu gahanaya cha, you are inconceivable and mysterious. That's where Vyasa says, and again in another place in Mahabharatam, whatever that is mysterious and inconceivable, achintya, cannot be conceived very easily. And mysterious, secret of the secrets, whatever that is present in the Vedas and Upanishads, that is only Mahadeva. Another place Vyasa Maharshi says that in Mahabharata. So he is guhya. Guhya means secret, never can be understood. Namo digvasase nityam adivasa suvasase namo jagan nivasaya patipatti sukaya cha. Digvasase, you have the garments, you have the directions for your garments, O Mahadeva. Dik vasase, dik means direction. North, east, south and west are the garments of Mahadeva. That's why dik vasase. Nityam udvadda mukute maha keyura dharine sarpa kantopa haraya vichitra bharanaya cha. Sarpa kanta means he has the vasuki on his neck. Maha keyura. And he has the universe for his own body. Brahmanda vyapta deha basita himarucha basamana bhujangaihi kante kala kaparda kalita shashikala chandako dandahastaha triksha rudrakshamala prakatita vibhava shambhava murti bedaha rudra shri rudra sukta prakatita vibhava nak prayachandu saukyam. Lagunyasam it comes, lagunyasam it says. So sarpakanta, he has the Vasuki on his neck, and also he has the universe for his own body. The universe, entire universe and all the jivas are his body. So Shariratma Bhavam comes here, the Vishishtadvaitic meaning. And then Namastrinetra Netraya Sahasrasha Talochane. Three eyes are the sun, moon and fire. The left eye is actually the moon, your left eye is the moon, the right eye is actually the sun, your third eye is actually the fire. Tripumsaya napumsaya namak sankhyaya yogine. So this is very interesting. So he says, you are male, female, and you are both male and female. So in Shvetashvatara Upanishad, there is a verse, Tvam stri tvam puman asi tvam kumara utava kumari tvam jirno dandena vanchasi tvam jato bhavasi vishvato mukaha. Fourth chapter, third verse. Tvam stri, you are woman. And puman asi, puman means man, you are man. Kumara, you are bal, you are that bala shiva, you are that small baby. Va kumari. And tvam jirno dandena, you are also present in that old man. Tvam vanchasi tvam jato bhavasi vishvato mukaha. And you are present as this entire universe. Because that's why vishvato mukaha means this entire universe is actually the face of Mahadeva. Vishvato, vishvatas chakshuhu, vishvato muko, vishvato asta uta vishvatas paat. Sambahu jnanamati sampatatrair dhyava prithivijanayan deva ekas tanme manashiva sankalpamastu. This entire vishva is the eyes of Mahadeva. Chakshu, vishvato muko is the face of Mahadeva. Vishvato hasta, it has actually, the entire universe is the hands of Mahadeva. Uta vishvatas paat, it is actually the legs. Taspat, paat means the legs of Mahadeva. So it notifies the his presence everywhere in this entire universe, because this universe is present as his body. And coming to the point, napumsaya, so you are both male and female, because again ardhanari, because Parvati Mata is sharing the half of the body of Lord Shiva. So there is a place very beautiful, Daksha, he actually insults Mahadeva, but that insult becomes a stuti. That insult that he does becomes a glorification. So he says, he's not abiding by the Vedas. Oh Rishis, because Daksha says this to the Rishis, oh, he's not abiding by the Vedas. Mahadeva doesn't need to abide by the Vedas. The Vedas are his breath. The four Varnas come from him at the end of the day. He is the Lord of the Vedas. Ishanak sarva vidyanam, Ishwarak sarva bhutanam, Brahma adipatir, Brahmano adipatir, Brahma shivome astu sada shivom. He is the Lord of the Vedas, Veda saram. And then he says, Daksha says, I am not sure whether he is male or female, O Rishis, he says. And that is true, because Parashakti is on the left half of Paramashiva. So that Ardhanari, so his Ardhanari Swarupam. So Parashakti is actually sharing half of the body, left in the left half of Paramashiva. Namashivayaicha Namashivaya Nagendra Kanya Vrishaketanabhyam Namo Namak Shankarah Parvatibhyam. In the Ardhanari Stotram also Parashakti is glorified and then Paramashiva is glorified. Very beautiful. So that's where he says, I'm not sure. So the insult that Daksha, actually from his standpoint he is insulting, but that becomes a stuti, that becomes a glorification of Lord Shiva. So we can take up that stuti also later. So very beautiful. So that's where he says, Upamanyu Maharshi says, Stri Pumsaya, your Puman, you are man, Stri, you are woman, and Napumsaya, you are both male and female. Namak Sankhyaya Yogine. Sankhya talks of only 25 principles, but in Shaivism we have 36 tattvas, 36 principles. Shamyora Bistra Vantaya Atharvaya Namo Namaha. You are the essence of all the Vedas. And here he says Atharva, Atharva. So all the Atharvana hymns glorify Mahadeva only. So we see the Upanishads, Basma Jabala Upanishad, Brihat Jabala Upanishad, Atharva Shiras Upanishad, Atharva Shika Upanishad, Mundaka Upanishad, Mandukya Upanishad. All these Upanishads glorify Mahadeva. These Upanishads belong to Atharvana Veda. So you see, Mundaka Upanishad talks about Shirovratam. Shirovratam is aligning to Shiva Bhakti. Mandukyam Upanishad says, Shivam Advaitam. It says in the 7th verse and the 12th verse. And Basmajabala Upanishad is very relatable to Mahadeva only. Meditations of Mahadeva are available. It is a conversation between Jabala Maharshi and Mahadeva. Brihat Jabala Upanishad is there. And then Atharva Shiras and Atharva Shika, we have seen that multiple times. I have given 3 lectures on Atharva Shiras Upanishad, detailing it to be a glorification of Lord Shiva. One can check that in my channel. Atharva Shika says, Shiva Ekodhyayaha. According to Nagalinga Garu, Atharvashika is the last Upanishad of the last Veda, which finally says, Shiva Eko Gyayaha Shivam Karaha Sarvamanyat Parityajya Samasta Atharvashika Itamaditya Dvijo Garbhavasad Vimukto Vimuchyata Etamaditya Dvijo Garbhavasad Vimukto Vimuchyata. So meditate only on Lord Shiva, who can grant all the desires and who can give you moksha, who can give you emancipation, because that is the final goal of human life, right? We don't want to keep taking repeated births.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 3 Dashati 10. Thank you.
2: Om Ita.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
0: Om Namah Shivaya. You're listening to shaivam.org radios, 24/7 spiritual channels from shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சிவதத்துவம். ப்ரோக்ராம்ஸ் இன் லாங்குவேஜஸ் அதர் தேன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சைவலஹரி. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் தீஸ் சேஞ்சஸ், தேர் வில் பி சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு ப்ரோக்ராம் டைமிங்ஸ். வி ட்ரஸ்ட் தட் யூ வில் கைண்ட்லி அக்செப்ட் தீஸ் ஷெட்யூல் சேஞ்சஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பேஷன்ஸ். We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya.
3: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.

நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமஹ சிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
3: Namoham Padarthaya Lokanam Siddhihiye Sachidananda Rupaya Shivaya Paramatmane
4: Swatantra Samipe Yogoshipa
5: Anya Preshyata Karpanya Rahitatvena Vashikrita Svetara Sakala Vastutvam
4: పాఠభేదా దృశ్యతే సాధనం బాహ్యకరణ నిరపేక్షం అంతఃకరణం అస్తు జ్ఞానం తదనాదిసిద్ధమేవ అత అనాదిబోధం బ్రహ్మ సంసార నివర్తకస్య జ్ఞానస్య అనాదిసిద్ధత్వాత్ నిత్య నివృత్త సంసార దోషం శాంతి సమృద్ధం అమృతం ఇది శ్రూయతే తస్య వ్యాఖ్యానం జాతం. ఇదానీ స్వాతంత్ర్యం అన్య ప్రేష్యతాకార్పణ్య రహితత్వేన స్వవశీకృత ఇతర శ్వేతర సకల వస్తుత్వం అర్థం ప్రియదాలియా
6: అన్య ప్రేష్యతాకార్పణ్య
5: రహితత్వేన
4: తత్ కారణం స్వాతంత్ర్య కారణముక్తం స్వాతంత్ర్యస్య లక్షణం తు ఇదమేవ స్వవశీకృత శ్వేతర సకల వస్తుత్వం స్వవశీకృత శ్వేతర సకల వస్తుత్వం ఎలా వస్తుకలం తనకు అధీనమా వశీకృతమా తనకు అధీనమా అర్థం పరమం స్వాతంత్ర్యం ఇది స్వ ఇతర సకల వస్తు స్వేన వశీకృతం శ్వేతర సకల వస్తు ఏన సహ స్వవశీకృత సకల వస్తు శ్వేతర సకల వస్తు తస్య భావ స్వవశీకృత శ్వేతర సకల వస్తుత్వం విగ్రహాలను గౌరించుకో అవదా సంస్కృతం వరు అన్య ప్రేష్యత కార్పణ్య రహితత్వేన అది హేతు స్వాతంత్ర్య హేతు అన్య నియమ్యత ప్రేష్యత ప్రేష్యత ఇన్నొరుత అన్యన నియమ్యతే అర్థం అన్యన నియమ్య ఇల్ల అన్యన నియమ్యమా ఇందాల్ నమకు అన్యాధీనత భవతి కార్పణ్యం న దైన్యం దైన్యం త్రియత కృపణస్య భావ కృపణః ఇత్యుక్తే కృపణః ఇది బహుషు అర్థేషు ప్రయుజ్యతే సాధారణమా కృపణ ఇది కిం తుచ్ఛ ఇది వా తదప్యస్తి తస్మిన్నపి అప్యస్తి నామ ఇతి
6: నామత్వం ఆత్మనామం
4: నామాతి కృపణస్య ఇది అత్యంతం కిం స్వల్పేషు విశేషు కిం పంచయతి ఇత్యాది భవతి ఖలు తథా తస్మిన్ అర్థేపి ప్రయుజ్యతే తత్సర్వం వినాపి యః అన్యస్మై ధనం నైవ దదాతి సః కృపణ ఇత్యపి ఉచ్యతే మైసర్ ఇంగ్లీష్ లో వరుణ్ లియా తమిళ ఎన్న వార్త ఇరుకు కంజన్ సులువారు సెల్ఫిష్ సెల్ఫిష్ ఆర్ కృతార్థన ఆస్మిన్ అర్థే కృపణ ఇది అస్తి పొదువా ఒక దీననా ఇరుకరవనే కృపణ సొల్రదు అయ్యో భావం ఇల్లయా అప్పుడు ఇంత కృపణ అన్య ప్రేష్యత కార్పణ్య రహితత్వేన ఇప్పుడు అన్య ప్రేష్యత ఇరుందా కృపణనా ఇరుకు కార్పణ్యం కృపణస్య భావ కార్పణ్యం అది ఇల్లామ ఇరుకరదనాల పరమాత్మన స్వవశీకృత శ్వేతర సకల వస్తుత్వం భవతి తదేవ స్వాతంత్ర్యం
5: శ్వేతర సకల వస్తువశీకరణం
4: స్వేన వశీకృతం శ్వేతర సకల వస్తు
6: యస్య వశీకరణం
4: స్వస్య కిమర్థం వశీకరణం కర్తవ్యం స్వం స్వ
5: తర్హి శ్వేతర ఇది కిమర్థం స్వవశీకృత సకల వస్తు
4: పర్యాప్తం వశీకృత సకల వస్తుత్వం ఇత్యేవ పర్యాప్తం చింతా నాస్తి స్వరూపకీర్తనం తావదే నాస్తి స్వ ఇతరదేవ స్వేన వశీకర్తుం శక్యతే స్వం స్వేన వశీకర్తుం న శక్యతే కిం తదపి స్వం నాస్తి ఖలు ఇంద్రియం స్వస్వా భిన్నం ఖలు యః వశీకరోతి తదపేక్ష భిన్నమేవ అన్యథా కర్తృకర్మ విరోధో భవతి తది లోకే కదాచిత్ ఔపచారిక ప్రయోగా భవంతి నాను ఎన్నే నిగ్రహం పండి వచ్చిరుకే అప్పుడు ఎలా చూలువాంగ తత్ ఔపచారిక ప్రయోగా తావదేవ
5: భూధాతవ అర్థ స్వయమేవ సంధరతి ఆత్మానం ఆత్మ
4: కించిత్ ఔపాధిక భేదం స్వీకృత్య ఉచ్యతే ఆత్మనైవ ఆత్మన ఆత్మానం ఆత్మైవ హి ఆత్మ అదెల్లాం இருக்கு அதெல்லாம் ఔపచారిక ప్రయోగమా ఎత్తుకణం ఔపాధిక భేదం స్వీకృత్య ఆవశ్యం అపేక్షతే ఆత్మానం పశ్యామి ఇది దర్పణతుల అహం ఆత్మానం పశ్యామి சொல்றது இல்லையா என்ன அர்த்தம் பசியாமின்னு சொன்னா அகம் தரிசனகர்த்தா அகம் ஆத்மா தரிசன கர்ம தூ சரீரம் ஏதோ ஒரு பேதம் இருக்கு இல்லாம முடியாது ஈசானீஷௌ ஞாஜ்ஞௌ தௌ அஜௌ ஈசானீஷௌ இது பதச்சேத ஞாஜ்ஞௌ ஞ்ச அஜ்ஞ்ச ஞாஜ்ஞௌ தௌ அஜௌ ஈசானீஷௌ
5: ஈசானீஷௌ இது
4: ஈசானீஷௌ ஈஷஷ்ச அனீஷஷ்ச ஈஷஹ கடவுள் அனீஷஹ ஜீவஹ த்வாவபி அஜௌ அநாதிபூதௌ ஜீவஸ்து ந ஸ்ருஜ்யமானஹ ஜீவஸ்து பரமாத்மனஹ ஸ்ருஷ்டிர்ந அநாதி ஷரீரஸ்யேவ ஸ்ருஷ்டி ஜீவஸ்து ஸ்ருஷ்டஸ்சேத் சாதித்வம் ஆகதம் கலு தன்னேஷ்யதி பூர்வமே உக்தம் ஜீவஸ்ய அநாதித்வம் வக்தவ்யம் ஈஸ்வரஸ்யாபி ஞ அஜ்ஞௌ ஞ்ச அஜ்ஞ்ச அஜௌ ஈசானீஷௌ
5: பிரேரிதாரஞ்சம்
4: பிரேரிதாரஞ்சம் போக்யம் இருக்கா போஜ்யம் இருக்கா
5: போக்யம்
4: போக்யம் தான் இருக்கணும் இதுல போஜ்யம் போட்டிருக்கு போக்தா போக்யம் போஜ்யம் போக்யம் அதுக்கு என்ன வித்தியாசம் இதுவும் யோகியமே போக்யம் உற்பத்தி சாயம் பரந்து போஜ்யம் இத்தியத்திர போஜனம் சாப்பிடுறது அர்த்தம்
5: கிரியா
4: சாப்பிடுறது அர்த்தம் போஜனம் போஜனம் போஜ்யம் இத்தியே சாப்பிடுறதுக்கு எது உபயோகப்படுறதோ அது போஜ்யம் போக்யம் நாம சாமானியதா அஸ்மாகம் போகஸ்தே எது உபயோகிச்சதே போகம் நம்ம சுக துக்கிதர சாட்சா எதனால சுகம் வர்றதோ அது எல்லாமே போக்யம் போக்யம் சொன்னால் படுத்து தூங்குற இடம் அது போக்யமா இருக்கும் போஜ்யம் இல்ல போஜனஸ்தேயாக விஷயா சா போஜ்யம் அந்த வித்தியாசம் இருக்கு இந்த போக்தா போக்யம்னு பொதுவா சொல்லும் பொழுது நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது சுக துக்கம் இல்ல சுகத்தை கொடுக்கக்கூடியதுதான் போ இந்த சாஸ்திர பரிபாஷை அது சுக சாட்சா்காரத்துக்கும் துக்க சாட்சா்காரத்துக்கும் போகம்னு பேர் வச்சிருக்கு சாஸ்திரத்துல அது பாரிபாஷிகம் வஸ்துகத்தியா சப்தசிய வாச்சியார்த்தா சக நாஸ்தி போகோ நாம சுக சாட்சா்காரே போக சப்தசிய சக்திரன்யா சாஸ்திரே பரிபாஷையா அந்யா பிரயோக கிரியதே அது விவரிக்கணும் தீபிகையில் இருக்கு இல்லையா தீபிகையில் இருக்கு சுகாத்தி உபலப்தி சாதனம் இந்த அங்க இல்ல இங்க வருது ஷரீர லட்சணம் உத்தம் ஆத்மன போகாயதனம் ஷரீரம் எதவச்சேன ஆத்மனி போகோ ஜாயதே தத் போகாயதனம் அனந்தரம் இயம் பங்கி சுக துக்க அந்ய போகோ நாம சுக துக்க அந்யதர சாட்சா தத்த ததா விவக்ஷா வர்த்ததே தாவதீத சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் போகம்னு பேரு துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கும் போகம்னு பேரு சரீரஸ்ய லட்சண கதன காலே ததா விவக்ஷா வர்த்தது அந்த போக சப்தத்தினுடைய வாச்சியார்த்தம் நினைக்காது போக சப்தத்தினுடைய லோகத்துல துக்கம் அனுபவிக்கிறவனே போகின்னு சொல்ல மாட்டான் சுகமா இருக்கிறவனை தான் போகின்னு சொல்லுவான் இல்லையா அஸ்து போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா
5: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ
4: இதம் ஏகத கிஞ்சித் கிஞ்சித் வாக்கியம் உதாஹிருதம் பூர்ணம் வாக்கியம் அத்ர நாஸ்தி இது இதம் ஸ்வேதாஸ்வதர வாக்கியம் இதம் ஸ்ருதி ஸ்வேதாஸ்வதர உபநிஷத் வாக்கியம் போக்தா போஜ்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா சர்வம் புரோக்தம் த்ரிவிதம் பிரம்மமேதத இது அஸ்தி சர்வம் பிரம்மா இது வர்த்ததே பரந்து கிம் தத்ர விபாக கிருதா போக்தா போக்யா பிரேரிதார பிரேரிதா பிரேரிதாரா இல்ல பிரேரிதா போக்தா இருக்கு போக்யம் இருக்கு தத்ர பிரேரகா கஷ்டன வர்த்தது தத்ர பிரேரகா பரமாத்மா இது பிரேரகா இத்தியஸ்ய கோர்த்தா தத்ர பிரவர்த்தகா தஸ்ய தஸ்ய பலானுசாரேண கர்மானுசாரேண தஸ்மின் தஸ்மின் விஷயே தம் பிரவர்த்தயதி பரமாத்மா இது பிரசித்தம் தத்ர அஸ்யாம் ஸ்ருதௌ உக்தம் போக்தா போக்தா அனுபவிக்க கூடியவன் அந்த ஜீவன் போக்யம் விஷய இந்த தர்க்க சங்கிரகத்திலையும் புனஸ்திரிவிதான்னு பிரிக்கிறது இல்லையா சரீரம் இந்திரியம் விஷயம் அது எப்படி அந்த பிரிவு வருதுன்னா போக்தா தத்திர அந்த ஸ்தாபிதா போக்தா தோ ஆத்மா ஆத்மான் ஆத்மானம் விஹாய அந்நிய கலு விபாக கிரியதே அது பிருத்திவியா இருக்கட்டும் ஜலமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் வெளியில் இருக்கிற பதார்த்தம் தானே, ஆத்மா இல்ல. அது மூணு விதமா பிரிச்சிருக்கு, பிரிச்சு வச்சிருக்கு. போக்கிய ரூபமா இருக்கு, போக சாதனமா இருக்கு, பிரசந்தோ இந்திரியம், இந்திரியம் கரணம், சரீரம் அப்புறம் போகாயதனம், போக்யம், போக்யம் போகாயதனம் போக கரணம், விஷய விஷய போக்ய, இந்திரியம் போக கரணம், சரீரம் போகாயதனம், யதவச்சேதன போகோஜாயது, அப்படி அது பிரிச்சிருக்கு. சரீரம் இந்திரியம் விஷய, அது எதுவா இருந்தாலும், இந்த பிருத்திவியாகட்டும் ஜலமாகட்டும் எதுவா எந்த பதார்த்தமா இருந்தாலும், வெளி பதார்த்தங்கள் மூணு ரூபத்திலும் நிக்கிறது. இந்திரிய ரூபமாகவும் நிக்கிறது, அது போக்கிய ரூபமாகவும் நிக்கிறது, என்னன்னா போகாயதன ரூபமாகவும். நமக்கு மூணு விதமா நமக்கு உபயோகப்படுறது அர்த்தம். இந்த போக்தாவுக்கு பிருத்திவி என்ற பூதம், இந்த போக்தாவுக்கு ஜீவனுக்கு மூணு விதமா உபயோகப்படுறதுன்னு அர்த்தம். இந்த கன்செப்ட்ல அது மூணா பிரிச்சிருக்கு, போக்தா, போக்யம், பிரேரிதா, பிரேரிதா பரமாத்மா இது அஸ்தி.
5: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ,
4: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ, யஹ வித்யா வித்யே ஈஷதே, அந்த ஜீவனுக்கு வரக்கூடிய ஞானத்தையும் அவித்யையையும், வித்யையையும் அவித்யையையும் கண்ட்ரோல் பண்றவா ஈஷதே, நியாமக யஸ்து சோன்யஹ சஹ அஸ்மாத் அன்யஹ, அன்யஹ கஷ்டன வர்த்ததே. இதெல்லாம் எதுக்கு சொல்றது? சுவாதந்திரம், சுவாதந்திரம் பிரதர்சயிதும் வாக்கியானி உதாகிரியதே பரமாத்மனா, சுவாதந்திரம் அஸ்தி தர்சயிதும் வாக்கியானி உச்சந்தே. பிரேரிதா இத்தத்ர சுதந்திரத்வம் தஸ்ய உக்தம், சர்வஸ்ய அஸ்தி பிரவர்த்தக சஹ தரி அன்யேன அப்ரவர்த்தியஹ பவதி பிரேஷ்யஹ ந பவதி பிரேஷகஹ வர்த்ததே. சர்வம் சர்வம் அன்யம் பிரேஷயதி நியோஜயதி தத்தத் சுக துக்க போகே வா தனுசாரேண பிரவர்த்தனே வா அன்யம் நியோஜயதி, சர்வம் அன்யம் நியோஜயதி இத்யுக்தே அயம் அன்யேன ந நியுக்தஹ, இது லப்யதே, அவரே நியமனம் பண்ணக்கூடிய இன்னொரு சக்தி கிடையாது. தர்ஹி அனேன தத்ராபி அன்ய பிரேஷ்யத்வம் நாஸ்தி இது லப்யதே, தத்ர்த்தம் தாதுஷ வாக்கியானி உதாரணத்தானி தாவதே அக்ரே.
5: இத்யாதிஷு பிரம்மணஹ ஜடா ஜட ஜடா ஜட பிரபஞ்ச பிரேரகத்வேன ஸ்வதந்த்ரத்வம் சித்தம்,
4: ஸ்பஷ்டம். ஜடானாம் அஜடானாம் அஜடாஹ ஜீவாஹ
5: ஜீவானாம் பிரேரகத்வம் சித்தம், பிரபஞ்ச சர்வ விஷய ஸ்வாதந்திரியேன பிரம்மணஹ சர்வகர்த்ருத்வ சித்திஹி,
4: ஸ்பஷ்டம். சர்வ விஷயகம் ஸ்வாதந்திரியம் அஸ்தி இத்யுக்தே சர்வத்ர கர்த்ருத்வம் அஸ்தி இத்யர்த்தஹ.
5: ஸ்வாபாவிக
4: சாதாரண கர்த்தா ஈஸ்வரஹ சொல்றது இல்லையா, சர்வத்ர சாதாரண கர்த்ருத்வம் வருது, அசாதாரண கர்த்தாரஹ அன்யே பவந்தி அயம் தூ சாதாரண கர்த்தா. இந்த சாதாரண கர்த்தத்வம் இத்யுக்தே பாலானாம் ஏவம் பிரமோ பவதி, தர்க்க சங்கிரகம் படிக்கும் பொழுது சாதாரண காரணம் ஒரு ஒரு அது ஒரு செகண்ட் கிளாஸ் காரணம் மாதிரி, அப்படி இல்லாத
5: அலுப்தசக்தித்வம்
4: அலுப்தசக்தித்வம், நமக்கு அப்பப்ப சக்தி போயிடுறது, திருப்பி ஆர்ஜனம் பண்ணணும் இல்லையா. சரீரே சக்தி கதாச்சித் ரோகாதினா நஷ்யதி புனஹ அநேதவ்யம் அன்ய அநேக ஸ்பஷ்டம். தர்ஹி அஸ்ய யஸ்ய து ததா ந பவதி தஸ்ய ஸ்வாபாவிகீ சக்தி, ஸ்வாபாவிக சக்தித்வம் அலுப்த சக்தித்வம் சர்வதா பவதி தஸ்ய லோபோ நாஸ்தி ததா ஹி
5: ஸ்ரவணம்.
4: அதுக்கு இது பிரமாணம் காமிக்கணும் இல்லையா, ஸ்ருதி சொல்றாரு.
5: பராசிய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞான பலக்ரியா ச.
4: பராசிய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே அஸ்ய பரமாத்மனஹ சக்தி பரா உத்கிருஷ்டா விவிதா விவிதா ஏவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி, இன்னொரு காரணத்தினால வந்தது கிடையாது, வந்ததா இருந்தா போவோம், ஸ்வதஹேவ அஸ்தி. இந்த ஆதே சக்தி தெரியுமா, ஆதே சக்தி அது தீபிகையில் இருக்கு, ஆதே சக்தி ந பதார்த்தாந்தரம் இது தத்ர விசாரம் கரோதி. ஆதேய சக்தி ஸ்வாபாவிக சக்தி ஆதேய சக்தி ரெண்ட சக்தியை பிரிக்கிறார். இப்ப பொதுவா இவ தார்க்கிகால் சக்திய ஒத்துக்கிறது இல்லையா, சக்தி இருந்த பதார்த்தாந்தரம் நியாயபோதனையில ஆரம்பத்திலேயே வருது. சக்தி இது அங்கீகரியதே மீமாம்சகாக அங்கீகரித்து ஏதே தான்

ீவந்த வாஜிநாசுச்சிமேச்ச சப்தே அக்னிஷ்ட்வா தேவைர்வசூபிஸ்ஸ.

சுதத்தா வீரன் தேவகா மஞ்சஜானத்வஷ்டுரர்வா ஜாயத ஆசுரஸ்வா த்வஷ்டேதம் விஸ்வம் புவானஞ்சஜான பஹோ கர்த்தாராமிஹ யக்ஷி ஹோதஹ அஸ்வோ க்ருதேனாத்மன்யாசமக்த உபாதேவா ருதுஷ பாதா ஏது வனஸ்பதிர் தேவலோகம் ப்ராஜானன் அக்னினா ஹவ்யாஸ்வாதிதானி வக்ஷதே.

ஹி பூயா அஸ்மத் சாகா பிரதரான சுவீராஹ கோபிஸ் சன்னத்தோ அசி வீழயஸ்வாஸ்தாதாதே ஜயது ஜேத்வாஆனி ரதே திஷ்டன்னயதி வாஜினஃ புரோ யத்ரா யத்ர காமயாதே சுஷா ரதிஹி.

யதக்ரந்தஃ ப்ரதமஞ்ஜாயமான உத்யந்த ஸா முத்ராதுத வாபுரீஷாத்.

அக்னேசாஇவஸ்ரேணிஷோ யாதந்தே யதாக்ஷீஷோர் திவ்யமஜ்மமஸ்வாஹா தவ ஷரீரம் பதயிஷ்வர்வந்த வா சித்தம் வாதா இவத்ரஜீமானே தவ ஶ்ருங்காணி விஷ்டீதா புருத்ராரண்யேஷு ஜர்பூராணாசரந்தி உபப்ராகாச்சசானம் வாஜ்யர்வா தேவத்ரீ சமநாசாதீத்யானஹ அஜஃ புரோனீயதே நாபீரஸ்யானுபஶ்சாத்கவயோ யந்திரேபாஹ.

மித்ராவருணாபியாமானுஷ்டுபாபியாமேக விக்னேஷாபியாம் வைராஜாபியாம் யஸ்யா ப்ருஹஸ்பதாயே பாந்தாயத்ரி நவாயாஷாத்பராயா சருஸ்ஸாவித்ர ஔஷ்ணீஹாய த்ரயஸ்த்ரி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். டைட்டில் இஸ் பிருஹதாரண்யகம், பிரசன்டட் பை கைவல்யானந்த சுவாமிகள். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: Say the name of the Lord.

ங்கசம்பவைஹி சர்வலோகேஷு விக்ஷாதம் ஸ்துத்யம் ஸ்தோஷ்யாமி நாமபிஹி மஹத்பிர்விஹிதை சத்யைஹி சித்தை சர்வார்த்த சாதகைஹி ருஷினா தண்டினா பக்த்யா க்ருதைர் வேத க்ருதாத்மனா யதோக்தை சாது பிக்ஷாதைஹி முனிபிஸ்தத்வதர்ஷிபிஹி ப்ரவரம் ப்ரதமம் ஸ்வர்க்யம் சர்வபூதஹிதம் சுபம் ஸ்ருதைஹ் ஸர்வத்ர ஜகதி ப்ரஹ்மலோகாவதாரிதைஹி ஸச்சைஸ்தத்பரமம் ப்ரஹ்ம ப்ரஹ்ம ப்ரோக்தம் ஸநாதனம். வக்ஷ்யே யது குலஸ்ரேஷ்ட ஸ்ருணுஷ்வாவஹிதோ மம வரயைனம் பவந்தேவம் பக்தஸ்த்வம் பரமேஸ்வரம் தேன தே ஸ்ராவயிஷ்யாமி யத்தத் ப்ரஹ்ம ஸநாதனம். நஷக்யம் விஸ்தராத் க்ருத்ஸ்னம் வக்தும் ஸர்வஸ்ய கேனசித் யுக்தேனாபி விபூதீனாம் அபி வர்ஷசதைரபி யஸ்யாதிர் மத்யமந்தம் ச சுரைரபி நகம்யதே. கஸ்தஸ்ய சக்னுயாத் வக்தும் குணான் கார்ஸ்ன்யேன மாதவாம் கிந்து தேவஸ்ய மஹதஹ சங்க்ஷிப்தார்த்த பதாக்ஷரம். சக்தி தஷ்சரிதம் வக்ஷே பிரசாதாத் தஸ்ய தீமதஹ அப்ராப்யது ததோனுஜ்ஞாம் நசக்யஸ்தோதுமீஸ்வரஹ யதா தேனாப்யனுஜ்ஞாதஹ ஸ்துதோ வைஸ ததா மயாம் அநாதிநிதனஸ்யாஹம் ஜகத்யோனிர்மஹாத்மனஹ நாம்நாம் கஞ்சித் சமுத்தேசம் வக்ஷ்யாம் யவ்யக்தயோனினஹ. வரதஸ்ய வரேண்யஸ்ய விஸ்வரூபஸ்ய தீமதஹ ஸ்ருணு நாம்நாம் ச யக்ருஷ்ணா யதுக்தம் பத்மயோனினாம் தசநாம ஸஹஸ்ராணி யான்யாஹ ப்ரபிதாமஹ தானி நிர்மத்ய மனசா தத்னோ க்ருதமிவோத்ருதம். கிரேஸ் சாரம் யதா ஹேம புஷ்பசாரம் யதா மது க்ருதாத் சாரம் யதா மண்டஹ ததைதத் சாரமத்புதம். சர்வ பாபாபஹமிதம் சதுர்வேத சமன்விதம் பிரயத்னேனாதிகம் தவ்யம் தார்யஞ்ச பிரய

மங்களம் மேத்யம் கல்யாணமிதமுத்தமம் இதம் பிரம்மா புரா கிருத்வா சர்வலோக பிதாமஹ சர்வஸ்தவானாம் ராஜத்வே திவ்யானாம் சமகல்பயத் ததா பிரபுதி சைவாயம் ஈஸ்வரஸ்ய மகாத்மனஹ ஸ்தவராஜ இதி க்ஷாதோ ஜகத்யமர பூஜிதஹ ப்ரஹ்மலோகாதயம் ஸ்வர்க்கே ஸ்தவராஜோவதாரிதஹ யதஸ்தண்டி புரா ப்ராப தேன தண்டி க்ருதோபவத் ஸ்வர்காச்சைவாத்ர பூலோகம் தண்டினா ஹ்யவதாரிதஹ சர்வமங்கல மாங்கல்யம் சர்வ பாப ப்ரணாசனம் நிகதிஷ்யே மகாபாஹோ ஸ்தவானாமுத்தமம் ஸ்தவம் ப்ரஹ்மணாமபி யத் ப்ரஹ்மா பராணாமபி யத் பரம் தேஜசாமபி யத் தேஜஸ் தபசாமபி யத் தபஹ சாந்தானாமபி யஸ் சாந்தோ த்யுதீனாமபி யா த்யுதிஹி தாந்தானாமபி யோ தாந்தோ தீமதாமபி யா ச தீஹி தேவானாமபி யோ தேவஹ ருஷீணாமபி யஸ் த்ருஷிஹி யஜ்ஞானாமபி யோ யஜ்ஞஹ சிவானாமபி யஸ் சிவஹ ருத்ராணாமபி யோ ருத்ரஹ பிரபா பிரபவதாமபி யோகினாமபி யோ யோகி காரணானாம் ச காரணம் யதோ லோகாஸ் சம்பவந்தி ந பவந்தி யத புனஹ சர்வ பூதாத்ம பூதஸ்ய ஹரஸ்யாமித தேஜஸஹ அஷ்டோத்தர சஹ

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
0: Om Namah Shivaya. You're listening to shaivam.org radios. 24/7 spiritual channels from shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சிவதத்துவம். ப்ரோக்ராம்ஸ் இன் லாங்குவேஜஸ் அதர் தேன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சைவலஹரி. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் தீஸ் சேஞ்சஸ், தேர் வில் பி சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு ப்ரோக்ராம் டைமிங்ஸ். வி ட்ரஸ்ட் தட் யூ வில் கைண்ட்லி அக்செப்ட் தீஸ் ஷெட்யூல் சேஞ்சஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பேஷன்ஸ். We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya.
3: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: Om Namah Shivaya.

ஸ்திதம் சத்யோகோசௌ சச பரமயோகி சச சுகி அசாரே சம்சாரே நிஜ பஜன தூரே ஜடதியா ப்ரமந்தம் மாமந்தம் பரம கிருபயா பாது முசிதம் மதன்யஹ கோ தீனஸ் தவ கிருபண ரக்ஷாதி நிபுணஸ் தொதன்ய கோ வாமே த்ரிஜகதி சரண்யஹ பசுபதே ப்ரபோஸ்த்வம் தீனானாம் கலு பரம பந்து பசுபதே.

உபசீதாமோபசதாவை மகாபுரஞ்சனயந்தி ஸ உபசதத் ததுபசதாமுபசத்வந்த.